0: வருவாங்கதான் தொண்டு வச்சு மரபாவனாய் கண்டி வேறு பகாரியலோ வாங்கும் மனோ
1: யோங்கரை ஏக்கோயும் வரங்க காங்க மஞ்சு மக்கா யோ ஒழுங்குற இடியோ.